0: அனைகுலாங் அழுகால் குணானா மனுகுலா யா குல்ஜாரி ஞானி அனைகுலாங் அழுகால் குணானா மனுகுலா யா குல்ஜாரி ஞானி இஜா குடி பலமாகோய் இவை கிருமேண்டினாகோய் ஒண்டி லிங்கா லிங்கா லிங்கயானா இஜா குடி பலமாகோய் இவை கிருமேண்டினாகோய் ஒண்டி லிங்கா லிங்கா லிங்கயானா. He's singing in a Nyangumara song. He's a Nyamal person like old Sam Mitchell. That's a wild dog somewhere in Agaba River.
1: Yo, ka traditional manikai bilmakayidakime every day 5 a.m. ka 6 p.m. Tinali ongo radio nga.